கண்ணு காண புரியாத அஞ்சுடியாத உப்பம் Motherfuckers. Ladies, fuckers.